ரச்சினி, வருமுறாக ஆதிதாளதலிதே துணை புரிந்தருள் தருணமாதவ. வெல்கம் டு டுடேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம். டியர் லிசனர்ஸ், இன் டுடேஸ் ப்ரோக்ராம் வி பிரசன்ட் ஓக்கல் ரெண்டிஷன் பை சி வி பரிமளா. அக்கம்பனிஸ் ஆர் ஆன் த வயலின் பி எஸ் ஜோத்ஸ்னா, ஆன் த மிருதங்கம் யகுருராஜ். டு பிகின் வித் கம்போசிஷன் ஆஃப் பாபநாசம் சிவன், செட் வருமுறாக ஆதிதாள துணை புரிந்தருள் தருணமாதவா.

0: This is Ragam 24/7 DH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை வழங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விட்டல் ராமமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்வரராக சுதா, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Abhishek Raghuram. He is accompanied on the violin by Vittal Ramamurthy, on the Mirdangam by K.R. Ganesh, and on the Gattam by Harihara Subramaniam. He begins with Swara Raga Sudha in Rag Shankara Baranam set to Aditaal, a composition by Thyagarajar.

0: தொடர்ந்து ரீதி கௌள ராகத்தில் அமைந்த துவைத்தமு சுகமா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்
1: அபிஷேக் ராகம் கண்டினியூஸ் வித் துவைத்தமு சுகமா இன் ராக் ரீதி கௌளை செட் டு ஆதிதாள் அ காம்போசிஷன் பை தியாகராஜர்

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை அபிஷேக் ரகுரா அவர்கள் பாடிய தியாகராஜர் கீர்த்தனைகள் ஒலித்தன. விட்டல் ராமமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கடம். ராகம் டிடிஎச் நேரமும் இந்திய இசையை வழங்கி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Abhishek Raghuram, who was accompanied on the violin by Vittal Ramamurthy, on the Mridangam by K.R. Ganesh, and on the Gattam by Harihara Subramaniam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு.

0: உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: நிகழ்ச்சியில் இன்று மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய ஸ்ரீ ராஜ மாத்தங்கி என தொடங்கும் வர்ணம், சுத்த தன்யாசி ராகம் ஆதிதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி ஜெகதீஸ்வரி என தொடங்கும் திருவாரூர் ராமசுவாமி பிள்ளை இயற்றிய பாடல் ராகம் மோகனம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்தர் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M. A. Sundareswaran on the violin and Shethala Shri R. Anandakrishnan on the mrudangam. Nigashil Todakamaha, Ram Bhakti, Tyagarajar Kirtanai, Sudha Bangala Ragam, Adi Talam. The concert begins with Rama Bhakti, composed by Saint Tyagaraja, in Rag Sudha Bangala, said Adi Tal.

இனி ஸ்ரீ பார்த்தசாரதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சுததன்யாசி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீ பார்த்தசாரதி கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சுததன்யாசி செட்டுதாள் ரூபக்.

நிகழ்ச்சியில் நிறைவாக கருட கமன அன்னமாச்சார் சாகித்யம் ராகம் ஹிந்தோளம் ரூபகதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் அன்னமாச்சார் சாகித்யம் கருட கமன போஸ்ட் இன் ராக் ஹிந்தோளம் செற்றுத்தாள் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Vasudha Keshav. She was accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Shethala Shri R. Anandakrishnan on the mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.